0: பேர் சிஎஸ்ஐ ஆம்புலன்ஸ் செக் இந்த டூரஸ் இந்த பப்ளிக் டாய்லெட். ஓ
1: Domino.
0: Thank you, Mr. CSA Ambulance.